0: கேட்க போகிறது காற்றின் மொழி.
1: காற்றின் மொழி,
0: காற்றின் மொழி, your favorite Tamil hits on Asraya FM 90.
1: Oliya isaya
0: kelkam ella shaniyaazhchayum vaikunneram 3 mani mudal 4 mani vare. Stay tuned.

0: பாப்பம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ் மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம் കുന്നിക്കോൺ.

தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோதர்கிட்ட தின்ன தங்கிறதுக்கு தோ